ஹங்காய் ஹைனி பாகை இன்னொரு பாய் கோக் துப்தி கிருங்னா நீ மூச்சு உங்கி தத்தோங்க பியாபா கிருங்கி இப்போ தோங்க ஹைஃபனோ கிருங் சி மன்லையா கோக் சி சாவி மன்லையா யா சார் நைஃபினாய் ஹலோ ஹலோ கிசா சார் ப்ராப்ளம்ஸ் எவ்வா ஜென்ஜால் ரொம்ப உங்கி தோங்கனா ஹைனி பாகை இன்னொரு கடங்கனை மாயா அவச்சுங் முய்து மனு பாந்தாவோ முய்து மன் மணி கோக் ரொக்க சுங் சாவி தோங் மணி இங்காங்காய் சங் தினி கிஷா முய்து கிளாய் தோங்லை மணி இங்காக்காய் சிங் சிலாய் ஜாகோனா சிங் ஜோத்தனு சிலாய் ஜாகோ பரோக்னி சாக் மாங்கோ சிலாய் ஜாகோ சிங் உமோரங்க அங்காய் சினி சாக்கு ரொக்க ஜோத்தனு சிலாய் ஜாகி பாயு திருக் திருக் ஹாயாதபா அங்காய் பரோ ரொக்னி ஒன் சுக் மூங் ரொக்க சிலாய் ஜாகோ சிங் சிராய் நீ ஜோரானி ஒன் சுக் மூங் ரொஜுதா சிங் தோரி தோரி லோகை பைமானி ஒன் சுக் மூங் ரொஜுதா திருக் திருக் ஒன் சுக் மூங் ரொக்கோ சிங் சிலாய் ஜாகோ அப்போ ஹைனு சினி சிலாய் மூங் அப்போ சினி ஹாயுங்னி கைசா ராய்தே ஹைபோனி மானு ஜங் கேபோ பரோக் பானோ பரோக் பானங் தூங் மானி கனிம் பானங் தூங் அப்போ பாத்தாக்கை தோங்கியா ஜங் ஜோரா பாய் பாக்ஷானோ ஜங் திருக் திருக் திருக் திருக் கை சிலாய் ஜாகை தோங் கை ஜங் சினி சாமுங் நங் மூங் ரோக்கி ராங் மாடி ரோக்போ மானி கனி ரோக் மரோக் மரோக்போ ஹைனோ திருக் திருக் சிலாய் ஜாகை பாயு எவா சிலாய் ஜாகை தொங்கோ ஹாயாதபா ஆகினி சிமினோ சிலாய் ஜாகோ அங்கே அப்போ ஹாய் சாமுங் நோங் ரோகோ ஜொரா கைஷாவோ ஜங் முக்குமோ ஹாப்ளோக் ரோக் சாரா தாங்கா அங்கே பால் நாய் சிக்கிறை ஹாயாதபா பியாபா தாபு குங்கா அங்கே அப்போனு சி ராங் மாரி மொரோக் ஹாய் ஜங் பாய் சாலையோ ஹாயாதபானா அங்கே ஜொரா கைஷாவோ பாந்தா குந்த்ரு புயிரோ ஹந்தி ஹாமரோக் ஹாய் நோ சி தொங்கோயோ ஹாயாதபா ஜங் கேபனி நோகோ சானானி முச்சுங்குபோ முச்சுங்கி தொங்காய் பா சாரா நீங்கி தொங்காங்க ஜங் நஹாரை சாவோ நஹாரை சாலை பாயா ஹனி மனோ எபா ஹாத்தி ரோபோ பால்சா கே ரோக்னி மனோ தா பியாபா தாபு காங்கே பேபாக் நோ ஹாத்தி ஓ பால்சாக்கா மாரி கனி ரோபோ பால்சாக்கா ஆ ஆ பரோ ரோக்னி ஆஜி மாரி பகைசா லாம் உங்கா ஹனி மனோ ஜங் பான்தா குந்த்ருபுய் ரோக்னோ குந்த்ருபுய் ரோக் ரோவை பானோ ஜங் ஹாத்தியோ திக்லாயி பாலை ராங் மாரி ஆஜி நானி பகைசா லாமா மானி தாங்கா ஹேதேபா காபோ ரோக்னோ ஜங் வெலாயினோ ஜராவோ முய்து மா கிளாயிலாயோனா ஜங் ஜோத்தனோ முய்து மா கிளாயோ கொரக்சா பானோ முய்து கிளாயா ஹனை கிரீனா ஹினை அங்கா சங்கோ சிராய் ரோக் கேட்டதோ சாவி மாயினியா பரோ காசகோ பரோக்னோ தியை பியாபா ஜே திருக் திருக் தோரி ஃபைனை ரோகேபா ஒக்ரா சாக்ரா ஹன்சாக் நாய் ரோக் பரோக் முய்துல கிளாயிலாயோ பால் பாக்சாக்கை மாலை புரு ரோகோ கோக் ரோக் சாலை புரு ரோகோ கோக் சாலைத்தே சாலைத்தே ஜங் முய்து கிளாயோ ஆ ஜோரா கைசாவோ நாய்தி அமஹாய் தோங்மணி சினி சாமுங் ரோக் அமஹாய் தோங்மணி ஜங் தோஹான் ரோக் சேரோ தேர்ட்டி ஃபைவ் ரோக்காய் பாய்மணி தாபு குங்கே பரோ சக் பாய்க்கா அவஹாய் ரோக் குங்கே புருணு சிமி சாய் ஃபேமணி நினி ரோக சங்லாயோ ஜங் ஹாயதுபானா சேர்சாவோ புருணு சிமி சாய் ஃபேமணி தாவு ஃபானோ சாய் தங்கோ ஹாயதுபா ஜங் பரோ ரோக் கதாங் தோசாத்தோ ஜங் ஜத்தனோ சாவி தங்கலேனா குங்கே ஜே சாமானி ஃபானோ புருணு சிமி சாய் ஃபேமணி நினி ரோக ஜங் ஜராவோ முய்து கிளாயிலாயோ சங்லாயோ சாலாயோ ஹாயதானா குங்கே ஃபைதே ஜராவோ கோக் துகியா சாக்னாய் ஹலோ ஹலோ கனாயா ஹைனோஹாய் கொரங் தினி காக்லாய் கோக் ரோக் சாய்மானியா ஃபோன் நங்கை மானோ நரோக் பாய் தாமி ஹிங்கே சினோ கோக் துக்தோ ஃபாய் தோங்க நரோக்போ கோக் துக்லாய் தோங்க பியாபா கொரங் சே கனாலாயா ஹைனி பாகை கோக் ரோக் சாய்மானியா ஃபோன் நங்கை மானோ ஹங்கே ஜங் குபுனி சால் ரோகோ பரோக்னோ தீபோ கோக்லாம் சாலாய்னே ஹிங்கே காக்லாய் ஓஜராவ நரோக் ஜத்தனோ முய்து மானி தோங்கனா புஃப்ருனி சிமி பிசுக் சேரோ பிசுக்னி சிமி சாய் ஃபைமானியா பரோக்னோ சாரானி முச்சுங்கி தோங்கனா கோக் துக்லாய் தோங்கனா பியாபா சினோ கோக் துக் ஃபைவோ தோங்க நோனு ஸ்டப் நோ ஃபாய் தோங்க சயா உயினோ கோக் துக் ஃபாய் தோங்க பியாபா கோக் துக் யா சாக் ஃபானோ கொரங் கனாயா ஹலோ ஹலோ கனாயா சைமன்யா ஹைனோஹாய் தங்கி ஜானி கொரங் கனாயா ஹைனி பாகை கைனோ ரோக் முய்து மன்மணி கோக் ரோக் சானா ஹனை ஓஜராவ கோக் துக் கலாய் தோங்க சாய் தொகை தோங்க பியாபா சினோ கொரங் கனாய் மாயினி பாகை கோக்லாம் சைமன்யாங் தோங்க ஆ ஜங் சிலாய்ஜாக் ஜோத்தனோ சிலாய்ஜாக்கைனோ தாங்கு திரு திரு பியாபா ஜங் ஆ சிலாய்ஜாக் ஜொராவோ ஜங் முய்து கிளாயோ ஜொராவோ பால்பாக் சாபாய் கோக் ரோக் சாலாக்கே ஹங்காய் முய்து கிளாயிலாக்கே ஹங்காய் ஜொராவோ மாபோ மா மனையோ ஹாயாதுபானா ஹங்காய் ஆகி ரோகோ ராங் கோக்ஷா ரோக் பாய்னோ கபாங் மா மானை ஹாத்தி ரோகோ தாங்கா ஹங்கே மானோ அவரோக்னோ ஜங் முய்து கிளாயோ ஜொராவோ மாலாயிலாக்கே ஹங்காய் கோக் சாலாக்கே ஹங்காய் ஹங்காய் போஜரானி சிமி பிசுக் மானி பித்திக்கே பாய் பாய்மானி தாபு பிசுக் சிலாய் ஜாக்கா ஜங் முய்து கிளாயிலாயோ ஹாயதா ஹங்கே ஃபாய்தி ஓஜராவோ ஹாய்